பண்டோகி பண்டு புஜ பண்டபாரா போயே நான் பண்டபாரா இப்போ சச்சா சோய் ஜெத் முக்தா சாலாஹிய பாகரத்தி சார் நானுக்கு தேமு புஜலே சச்ச தர்பா.